0: 老王，老王醒醒，老王，来了，醒醒。
1: 老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，老王，